0: போய் பாதிஷா. ரேடியோ மிர்ச்சி இட்ஸ் ஆன்
1: 92.7 FM, Radio Mirchi, New Jersey. Also available on 103.3 FM HD2. It's hot.